0: How much do you think an apartment in the most expensive high-rise in Delhi NCR can cost? A couple of crores? 10 crores? Well, it can actually go up to 100 and even a whopping 120 crores. Now imagine spending a bomb on a house and still having to walk out on streets that look like this every time it rains. I guess high real estate value cannot be the only criteria for buying a house.
1: இப்போ இந்த சொல்யூஷன் எங்க சொல்யூஷன் மட்டும் நாங்க பாத்துக்கிட்டது வீட ரைஸ் பண்ணிட்டோம்.
2: Vasant can't take it anymore. He no longer feels safe in his home. For the past year, he's been searching for a new property for his family of six.
3: எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ்ல மூணு தடவை அவங்க வீடு மாத்த வேண்டியத மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. இல்லைனா ஏரியாக்குள்ளே தண்ணி வந்து ஃபுல்லாக எல்லாமே கட் ஆஃப் ஆகிடுச்சு. கரண்ட்டு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ஆக்சஸே இல்லாமல் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்.
2: சென்னை ஹாஸ் ஆல்வேஸ் ஹேட் மான்சூன் சீசன், ஹெவி ப்ரோலாங் ரெயின்ஃபால் அண்ட் சிவியர் ஸ்டார்ம்ஸ். பட் சம்திங் ஹேஸ் சேஞ்ச்.